தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததலு தத்தினி ததினி தத்தனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த திமித்த